0: செல்ல நப்பிடி செல்லல் எவ்வளோ எல்ல ஜகபாரு
1: கீனு ஓலு தட்ல தட் ஹாஜில் சிம்லன்.